0: அவனுக்கு ஹரராசுப்பாய வாகிகுருஜி கா கர்சம் வாகிகுருஜி கி பதி.
1: குரு ரூபசா சுமதியோ சனிமல் பதே கபூல் கர்ணே வாகுரு ஜி கா கர்சா வாகுரு ஜி. பாவன் பவித்திர வாக் ராக டோடி தன் குரு அர்ஜன் தேவ் ஜி மகாராஜ் தா மூல் ஜிடா சோச் விஷா பிரகரண் சல் ரே. ਜੀਵਨ ਦੇ ਲਕਸ਼ ਨੂੰ ਸਮਝੇ ਬਿਨਾਂ ਜੀਵਨ ਬਤੀਤ ਕਰਨਾ ਵਿਅਰਥ ਹੈ ਫਜ਼ੂਲ।

அகங்காரம் பாபாத்மா மித்ரந்தஜந்த் சத்ரந்த்ரணந்த் அனிக்மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் ஃபகந்த் ஜீயா துக் சுக் பஹுபோகணே பரம் பியான் உதயான் ரமணம் மகாபிக்கட் அசாத ரோகணே